நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா, நித்தம் நித்தம் வந்த சுத்தி வரட்ட, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறட்டா.

0: என்னங்கிட்டே
1: நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கீரட்டா
0: சிக்கன்.